0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 15 தேதி, ஆணி திங்கள் 1 தேதி, திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான உறஞ்சிரி ஒயரங் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் 8 மணிக்கு மறு ஒளிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறும் முக்கிய நிகழ்ச்சிகள் என்னவென்று பார்ப்போம்.
3: We're helping more Canberrans to have a place to call home with a record investment in public, social and affordable housing. That means 450 new public homes. We're boosting public housing repairs and maintenance and bringing on more housing supply. We're leveling the playing field by eliminating stamp duty for all first home buyers.
2: முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு ஜூலை 1 முதல் ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை வரியை முழுமையாக நீக்குவதாக ACT அரசு அறிவித்துள்ளது. அது குறித்த செய்தி, ஆஸ்திரேலியாவில் தனியார் சுகாதார காப்பீடு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுகிறது, சரியான காப்பீட்டை தேர்ந்தெடுக்க உதவும் முக்கிய தகவல்கள் குறித்த ஜெரமியா ராஜ்குமார் அவர்களின் உரையாடல், மேலும் 3 வயது பிரிட்டிஷ் சிறுமி மெர்லின் மெக்கென் 18 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகலில் உள்ள ஒரு விடுமுறை கால தொடர்மாடி குடியிருப்பு இருந்து காணாமல் போனார், இது தொடர்பான மர்மங்கள் நிறைந்த ஒரு உண்மை சம்பவத்தையும் கேட்கலாம். அதனோடு மேலும் இலங்கை, இந்தியா, உலக செய்திகள் தொகுப்பும் ஆகியவை ஒலிக்க உள்ளன. முதலில் செய்திகள்.

0: எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா பாலகிருஷ்ணன். கனடாவின் வான்கூவரில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா துருக்கியை 2-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. நெஸ்ட்ரி ராங்குண்டா மற்றும் கோனர் மட்கால்ஃப் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்துள்ளனர். ஆஸ்திரேலியா 3 புள்ளிகள் பெற்று டி பிரிவில் முன்னிலையில்
1: உள்ளது.
0: ஆஸ்திரேலியா தனது அடுத்த போட்டியில் June 20 அன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடாளுமன்றத்திலிருந்து விலக உள்ளதாக எதிர்க்கட்சியான லிபரல் கட்சியின் உள்துறை விவகாரங்களுக்கான பேச்சாளர் ஜான் ஓடோனியம் அறிவித்துள்ளார். 43 வயதான அவர் டாஸ்மேனியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி 10 ஆண்டுகள் ஃபெடரல் அரசியலில் பணியாற்றியுள்ளார். நீண்ட காலமாக இந்த முடிவை பரிசீலித்து வந்ததாகவும் அரசியலில்

0: இருந்து விலகுவதில் எந்த வருத்தமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் காவல்துறையினர் தவறாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மேற்கு ஆஸ்திரேலியாவின் கியூடேல் நகரைச் சேர்ந்த ஹானியா அஹ்மத் எனும் 9 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். பாகிஸ்தானில் சக்வால் எனும் இடத்தில் கடந்த புதன்கிழமை தனது குடும்பத்துடன் பயணம் செய்த காரை கொள்ளையர்களின் வாகனம் என தவறாக எண்ணியதால் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சம்பவத்தில் இச்சிறுமியின் தந்தையும் சகோதரரும் காயமடைந்துள்ளனர். என்டிஐஎஸ் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசு முன்வைக்கும் சட்டம் தொடர்பான செனட் விசாரணைக்கு மக்களிடமிருந்து 2 வாரங்களில் 4000க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் கிடைத்துள்ளன. செலவு குறைப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டால் அடுத்த 4 ஆண்டுகளில் சுமார் 3 லட்சம் பேர் திட்டத்தை பெற முடியாமல் போகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்களின் கவலைகளை பெடரல் அரசு கவனித்து வருவதாக அமைச்சர் மார்க் பட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் குடியேற்ற எண்ணிக்கையை குறைக்க அரசு உறுதியாக உள்ளது என்றும், ஆனால் ஸ்கில்டு மைக்ரன்ஸ் பணியாளர் பற்றாக்குறை அதிகரிக்காமல் இருக்க குடியேற்றவாசிகள் அவசியம் என்றும் உள்துறை அமைச்சர் டோனி பர்க் தெரிவித்துள்ளார். அரசு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு சுமார் 2,25,000 குடியேற்றவாசிகளை இலக்காக தீர்மானித்துள்ளது. ஜூன் 30க்கு பிறகு எரிபொருள் வரிச்சலுகை நீடிக்கப்படாது என்று பெடரல் அரசு அறிவித்துள்ளது. 1 லிட்டருக்கு 26 சென்ட் குறைக்கப்பட்டிருந்த எரிபொருள் வரிச்சலுகை ஜூன் 30ல் முடிவடைகிறது. 2.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த திட்டம் முடிவடைந்த பின் பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 30 சென்ட்டுக்கும் டீசல் 60 சென்ட்டுக்கும் அதிகமாக கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும். மத்திய கிழக்கு மோதல் முடிந்தாலும் எரிபொருள் விலைகள் குறைய இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என நேஷனல் பார்ட்டி ஆஃப் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் தலைவர் டேவிட் லிட்டில் ப்ரவுட் தெரிவித்துள்ளார். இத்துடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவடைகிறது. நேயர்களே, இது எஸ்பிஎஸ் தமிழ். நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு எஸ்பிஎஸ் சவுத் ஏஷியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் SBS 2 அலைவரிசையில் 8:00 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தது தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது
1: மெடலைனின் தாய் இரவு 10 மணியளவில் வந்து பார்த்தபோது மெடலைன் படுக்கையில் இல்லை. மற்ற இரட்டை குழந்தைகள் 2 உறங்கிக் கொண்டிருந்தன. மூடியிருந்த ஜன்னல் திறந்திருந்தது. ஷட்டர் மேலே தூக்கப்பட்டிருந்தது. மெடலைனை காணவில்லை.
0: 3 வயது பிரிட்டிஷ் சிறுமி மெடலின் மெகேன் 18 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகலில் உள்ள ஒரு விடுமுறை கால தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து காணாமல் போனார். இதுவரை மெடலின் கண்டுபிடிக்கப்படவில்லை. மர்மங்கள் நிறைந்த ஒரு உண்மை சம்பவத்து குறித்த செய்தி, அதனோடு ஆஸ்திரேலியாவில் தனியார் சுகாதார காப்பீடு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுகிறது, சரியான காப்பீட்டை தேர்ந்தெடுக்க உதவும் முக்கிய தகவல்கள் குறித்த ஜெரமையா ராஜ்குமார் அவர்களின் உரையாடல் காத்திருக்கிறது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு ஜூலை 1 முதல் ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை வரியை முழுமையாக நீக்குவதாக ACT அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
2: ஆஸ்திரேலியாவின் தலைநகரமான ACT ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரியில் முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கான முத்திரை வரியை ஸ்டாம்ப் டியூட்டி அல்லது டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் முழுமையாக நீக்கும் முடிவை ACT அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக ஒரு மாநிலம் அல்லது பிரதேசம் எந்த வரம்பும் இல்லாமல் முதலாவது வீடு வாங்குபவர்களை முத்திரை வரியிலிருந்து முழுமையாக விடுவிக்கும் புதிய வரலாற்றை ACT உருவாக்குகிறது. ACT-யின் கருவூல காப்பாளர் கிறிஸ் ஸ்டீல் அவர்கள் தனது 2வது பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை கடந்த புதன்கிழமை ACT நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தபோது இந்த முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வீட்டு விலை, வீடு வாங்க முடியாத நிலை ஹவுசிங் அன்அஃபோர்டபிலிட்டி ஆகிய சவால்களை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ACT அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை ஏசிடியில் 1 மில்லியன் மதிப்பிற்கு குறைவான வீடுகள் மற்றும் குறைந்த வருமான வரம்பை பூர்த்தி செய்யும் முதல் வீடு வாங்குபவர்களுக்கு மட்டுமே முத்திரை வரி விலக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதாவது வீட்டு விலை மட்டுமல்லாமல் வாங்குபவரின் வருமானமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் July 1 முதல் ஏசிடியில் முதல் வீடு வாங்கும் யாரும் எந்த வருமான வரம்பும் இல்லாமல் முத்திரை வரி செலுத்த வேண்டியதில்லை. இந்த மாற்றம் ஏசிடி லேபர் அரசின் 20 ஆண்டுகால நீண்ட நில வரி லேண்ட் டாக்ஸ் முறைமை மாற்று திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அதாவது ஒரே தடவை பெரிய தொகையாக முத்திரை வரி வசூலிப்பதை நிறுத்தி வருடாந்திர நில வரி முறைக்கு மாற ஏசிடி அரசு திட்டமிட்டுள்ளது. இளைஞர்களுக்கான முக்கிய ஆதரவாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. ஏசிடியில் முதல் வீடு வாங்குபவர்களுக்கான முத்திரை வரி நீக்கம் ஃபெடரல் அரசின் வரி சீர்திருத்தங்களுக்கு இணையாக இளம் தலைமுறையினர் தங்கள் சொந்த வீட்டை வாங்குவதற்கு இது முக்கிய ஆதரவாக அமையும் என்று இந்த முடிவை பற்றி பேசுகையில் அமைச்சர் கிறிஸ் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். கேன்பரா போன்ற நகரங்களில் வீட்டு விலை அதிகரிப்பால் இளைஞர்கள் வீடு வாங்குவது கடினமாகி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு பெரும் நிவாரணமாக பார்க்கப்படுகிறது.
3: We're helping more Canberrans to have a place to call home with a record investment in public, social and affordable housing. That means 450 new public homes. We're boosting public housing repairs and maintenance and bringing on more housing supply. We're leveling the playing field by eliminating stamp duty for all first home buyers. There's continued cost of living support with more food relief and help with school expenses.
2: ஏசிடியில் யாருக்கு இந்த விலக்கு? முதல் வீடு வாங்குபவர்களுடன் சேர்த்து இந்த முத்திரை வரி விலக்கு, ஓய்வூதியம் பெறுபவர்கள், தேசிய மாற்றுத்திறனாளிகள் காப்பீட்டு திட்டம் NDIS பெறும் சில பயனாளர்கள், கடந்த 5 ஆண்டுகளில் சொந்தமாக எந்த வீடும் வைத்திருக்காதவர்கள் ஆகியோருக்கும் பொருந்தும். இதன் மூலம் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வீடு வாங்க முயலும் பலரும் பயன்பெற முடியும். முத்திரை வரி முறையிலிருந்து விலகும் முயற்சியில் ஏசிடி மிக முன்னேறிய பிரதேசமாக மாறியுள்ளது. இருப்பினும் ஆஸ்திரேலியாவின் மற்றைய மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களில் முதல் வீடு வாங்குபவர்களுக்கு தற்போது ஏதாவது ஒரு வகை சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள முத்திரை வரி பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் முத்திரை வரி தொகை வீடு வாங்குபவரின் நோக்கம், அதாவது அவர்கள் வசிப்பதற்காகவா முதலீட்டாகவா என்பதை பொறுத்தும், புதிய வீடா அல்லது பழைய வீடா என்பதை பொறுத்தும், கன்செஷன் கார்டு வைத்துள்ளவரா, நிரந்தர குடியுரிமை நிலையில் உள்ளவரா, வருமானம் எவ்வளவு என்பதை பொறுத்து முத்திரை வரி தொகை மாறும். பொதுவாக தாங்கள் வசிப்பதற்காக புதிதாக கட்டிய வீடொன்றை முதலாவது வீடாக வாங்குபவர்களுக்கு அதிக சலுகை, முதலீட்டாளர்கள் மற்றும் வாடகைக்கு விடுவோருக்கு அதிக வரி. வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சாதாரண முத்திரை வரிக்கு மேலாக 7% முதல் 8% வரை கூடுதல் வரி செலுத்த வேண்டியிருக்கும். காலி நிலங்களுக்கான முத்திரை வரியை பார்ப்போம். வீடு கட்டப்படாததால் நிலத்தின் மதிப்பின் அடிப்படையில் மட்டும் காலி நிலங்களுக்கு முத்திரை வரி கணக்கிடப்படுவதால் பொதுவாக குறைவான வரி மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. மாநில வாரியான முத்திரை வரி சலுகைகளை அடுத்ததாக சுருக்கமாக பார்ப்போம். நியூ சவுத் வேல்ஸில் $800,000 வரை மதிப்புள்ள வீடுகளுக்கு முத்திரை வரி இல்லை. $800,000 முதல் $1 மில்லியன் வரை சலுகை விகிதம். ஆஃப் த பிளான் வீடுகளுக்கு 12 மாதம் வரை வரி தள்ளுபடி. விக்டோரியாவில் $600,000 வரை முழு விலக்கு. $750,000 வரை சலுகை விகிதம். சொந்தமாக வசிக்கும் வீடுகளுக்கு கூடுதல் தள்ளுபடி. கட்டுமான செலவுகளை கழித்து கணக்கிடும் வசதி. குயின்ஸ்லாண்டில் $700,000 வரை முழு விலக்கு, $800,000 வரை சலுகை விகிதம். புதிய வீடுகள் மற்றும் காலி நிலங்களுக்கு முத்திரை வரி இல்லை. செட்டில்மெண்ட்டுக்கு 1 ஆண்டுக்குள் வசிக்க குடியேறினால் கூடுதல் தள்ளுபடி. தெற்கு ஆஸ்திரேலியாவில் புதிய வீடுகள் மற்றும் காலி நிலங்களுக்கு முழு விலக்கு, வீட்டு விலையில் வரம்பு இல்லை. பழைய வீடுகளுக்கு முழு முத்திரை வரி, ஆஃப் த பிளான் வீடுகளுக்கு பகுதி சலுகை. மேற்கு ஆஸ்திரேலியாவில் 600,000 டாலர்கள் வரை முழு விலக்கு, 800,000 டாலர்கள் வரை சலுகை விகிதம், காலி நிலங்களுக்கு 650,000 டாலர்கள் வரை விலக்கு, புதிய அப்பார்ட்மெண்ட்களுக்கு 75% வரை ரிபேட். டஸ்மேனியாவில் 750,000 டாலர்கள் வரை தற்போது முழு விலக்கு, ஆனால் இது தற்காலிக அம்மாநில பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை நடவடிக்கையாகும். இந்த முழு விலக்கு 30 ஜூன் 2026 பிறகு முடிவடையும். நார்த்தன் டெரிட்டரியில் பொதுவான முத்திரை வரி சலுகை இல்லை. புதிய வீடுகளுக்கு 50,000 டாலர்கள் மானியம். தகுதியான புதிய வீடுகளுக்கு முத்திரை வரி விலக்கு. 2025 செப்டம்பர் 30 முன் வீடு வாங்கியவர்களுக்கு 10,000 டாலர்கள் மானியம். ஏசிடி எடுத்துள்ள இந்த முடிவு ஆஸ்திரேலியாவில் வீட்டுக் கொள்கை வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. முதல் வீடு வாங்குபவர்களுக்கு முத்திரை வரியை முழுமையாக நீக்குவது குறிப்பாக இளம் தலைமுறையினர் மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு பெரும் நிவாரணமாக அமையும். வீடு வாங்குவது கனவாக மாறிக்கொண்டிருக்கும் இக்காலத்தில் ஏசிடியின் இந்த நடவடிக்கை மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக அமையுமா என்பதே இனி அனைவரின் கவனமாக உள்ளது.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்தியின் பின்னணி தொடரும்.
4: Want instant MVP status? Join the new Dick Scorecard Plus program. For $99, Scorecard Plus members enjoy 1 year packed with perks, like $80 in annual bonus rewards, free shipping with no minimum purchase, triple points on 2 purchases, and more. That's over $160 in benefits. Join Dick Scorecard Plus today and score more than ever. Tap the banner to learn more. Exclusions and terms apply. Visit dicks.com/scorecardplus for details.
5: SBS Audio.
6: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
7: SBS Chill.
8: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
9: Can you describe that feeling for people who haven't experienced
10: it? SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
6: 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
7: sbs.com.au/audio.
0: நேயர்களே, செய்தியின் பின்னணி தொடர்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம், லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், அமெரிக்கா தாக்குதலில் இந்திய மாலுமிகள் படுகொலை, முன்னாள் தென்கொரிய அதிபருக்கு 30 ஆண்டுகள் சிறை உள்ளிட்ட உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
11: SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான சாத்திய கூறுமிக்க ஓர் ஒப்பந்தம் இரு நாடுகளிடையே கையெழுத்தாவது இறுதி நிலையில் இருப்பதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலை சாடியிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடந்திருக்கக்கூடாது, குறிப்பாக ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் நிலைக்கு நாம் மிக அருகில் இருக்கும் இத்தகைய சிறப்பான நாளில் அது நடந்திருக்கக்கூடாது என கூறியிருக்கிறார். மேலும் லெபனான் உட்பட வளைகுடா பகுதிக்கு அமைதியை கொண்டு வரும் ஓர் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக அருகில் இருக்கிறோம், எனவே அனைத்து தரப்பினரும் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும், லெபனானின் எந்த பகுதியிலும் இஸ்ரேல் இனி தாக்குதல்களை நடத்தக்கூடாது, அதே வேளையில் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட எந்த தரப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக இனி தாக்குதல்களை நடத்தக்கூடாது, இது நீண்டகால மற்றும் சிறப்பானதொரு அமைதியின் தொடக்கமாக அமையக்கூடும், இதை நாம் வீணடித்து விடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலின் தாக்குதல்கள் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் கூறிய சிறிது நேரத்திலேயே இப்படி ஒரு கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார். முன்னதாக லெபனான் மீதான தாக்குதல் குறித்து எக்ஸ்தலத்தில் கருத்து தெரிவித்த ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் அமெரிக்காவிடம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான விருப்பமோ அல்லது அதற்கான திறனோ இல்லை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான விருப்பமும் திறனும் உங்களிடம் இல்லை என்றால் அந்த பாதையில் தொடர்ந்து பயணிப்பதை பற்றி பேசுவது சாத்தியமில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்திருக்கும் ஐநா பொதுச் செயலாளர் கண்டோனியா குதாரஸ் இந்த மோதலுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்காவும் ஈரானும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என கூறியிருக்கிறார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையை மீறியதாக கூறி ஓமன் வளைகுடாவில் எண்ணெய் கப்பலை அமெரிக்க இராணுவம் தாக்கியதில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 24 இந்திய மாலுமிகளை கொண்ட எம்டி செட்டபெல்லோ கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தது. இதில் 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 21 பேர் மீட்கப்பட்டனர். அந்த 3 பேரின் உடல்களும் விரைவில் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கூறியிருந்தார். இந்த தாக்குதல் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் செட்டபெல்லோ கப்பலை இயக்கும் IOS மரை நிறுவனம் ஈரான் அல்லது ஈரானிய எண்ணெயுடன் தங்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என கூறியிருந்தது. கடந்த வாரம் வளைகுடாவில் இருந்த 3 கப்பல்களை அமெரிக்கா தாக்கியிருந்தது. இந்த கப்பல்கள் வெளிநாடுகளின் கொடியுடன் பயணித்தாலும் அவற்றில் பணியாற்றிய ஊழியர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்களே என கூறப்பட்டுள்ளது. வடகொரியாவிற்குள் ட்ரோன் ஊடுருவலை மேற்கொண்டதற்காக தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலோக்கு தென்கொரிய நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. தனது தோல்வியுற்ற டிசம்பர் 2024 இராணுவ சட்ட பிரகடனத்திற்கு ஒரு சாக்குப்போக்கை உருவாக்கும் வகையில் வடகொரியா மீது ஆளில்லா இராணுவ ட்ரோன்களை ஊடுருவ உத்தரவிட்டது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எதிரிக்கு உதவியது மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்த குற்றத்திற்காக யூன் குற்றவாளி என சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. மேலும் வடகொரியா மீது அக்டோபர் 2024 நடந்த ஆளில்லா ட்ரோன் ஊடுருவலுக்கு முன்னாள் தென்கொரிய அதிபர் ஆரம்பத்திலிருந்தே சதித்திட்டம் தீட்டியதாகவும் நீதிமன்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வாதாடிய முன்னாள் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் தரப்பு அந்த ஊடுருவல் நடவடிக்கைக்கு அவர் உத்தரவிடவோ அல்லது பின்னர் அதற்கு ஒப்புதல் அளிக்கவோ இல்லை என கூறியிருக்கிறது. மேலும் அந்த நடவடிக்கை இராணுவ சட்ட விவகாரத்துடன் தொடர்புடையது அல்ல என்றும் மாறாக எல்லை வழியாக வடகொரியா பல மாதங்களாக குப்பைகள் நிரப்பப்பட்ட பலூன்களை அனுப்பியதற்கு பதிலடியாகவே அது மேற்கொள்ளப்பட்டது என்றும் முன்னாள் அதிபர் தரப்பு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே காவலில் உள்ள முன்னாள் தென்கொரிய அதிபர் யூன் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் பிற உலக தலைவர்கள் பங்கேற்கும் G7 உச்சி மாநாடு பிரான்சின் ரிசார்ட் நகரம் என அழைக்கப்படும் ஈவியன் லெஸ் பெயின்ஸில் நடைபெற இருக்கும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெனிவாவில் நடந்த போராட்டத்தில் 1000 பேர் திரண்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய G7 என்ற கூட்டமைப்பு பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்கும் ஏழைகளை மேலும் ஏழைகளாக்கும் G7 உச்சி மாநாட்டை நிராகரிப்பதாக கூறியுள்ளது. ஃபின்லாந்துக்கான பயணத்தின் போது ரஷ்யா உக்ரைன் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் முடிவை நியாயப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார்.
5: Too sympathetic towards Russia, too willing to buy oil from Russia. So how would you explain that position to people here?
12: Well, I'd make 2 observations. I buy oil. I buy oil based on cost and availability. So at that point of time, much of the oil available on the market was Russian because Europeans were essentially buying up the Middle East oil, so which was our traditional supply. So circumstances pushed us in a certain direction. But since you spoke about moral ambiguity, I would say this, you know, no European country has been attacked with Indian weapons. I wish I could say that for European weapons vis-a-vis India.
11: காங்கோ ஜனநாயக குடியரசில் உறுதிப்படுத்தப்பட்ட எபோலா பாதிப்புகளின் எண்ணிக்கை 710 அதிகரித்துள்ளது. இதில் 149 உயிரிழப்புகளும் அடங்கும் என காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த நோய் தொற்று பரவல் காரணமாக நாடு தழுவிய முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவிய வதந்திகளை காங்கோ சுகாதார அமைச்சகம் மறுத்திருக்கிறது. சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள கணக்குகளின்படி நோய் தொற்றால் உயிரிழப்புகளின் விகிதம் 21% உள்ளது. மொத்தம் 324 நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்டு அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளையில் 35 பேர் குணமடைந்துள்ளனர். நோய் தொற்று பரவும் சங்கிலியை உடைப்பதையும் மக்களை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு மாகாண அதிகாரிகள் மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுடன் இணைந்து பொது சுகாதார நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட நோய் பரவல் குறித்த அறிக்கையில் காங்கோ ஜனநாயக குடியரசில் நோய் பரவல் தொடர்ந்து வேகமாக மாறி வருவதாகவும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் வேறு இடங்களுக்கான பரவலும் அதிகரித்து வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடர் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அதிக ரசிகர்களை கொண்ட விளையாட்டு தொடராக பார்க்கப்படும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மொத்தம் 12 பிரிவுகளில் தலா 4 அணிகள் வீதம் மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த கால்பந்து தொடர் மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளில் நடைபெறவுள்ளது. மொத்தம் 39 நாட்கள் நடக்கும் இந்த தொடரில் 104 போட்டிகள் நடக்கவுள்ளன. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
0: செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். ஆஸ்திரேலியாவில் தனியார் சுகாதார காப்பீடு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுகிறது, சரியான காப்பீட்டை தேர்ந்தெடுக்க உதவும் முக்கிய தகவல்கள் குறித்த ஜெரமியா ராஜ்குமார் அவர்களின் உரையாடல், அதனோடு 3 வயது பிரிட்டிஷ் சிறுமி மெர்லின் மெக்கின் 18 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகலில் உள்ள ஒரு விடுமுறை கால விடுதியில் தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து காணாமல் போனார், இதுவரை மெர்லின் கண்டுபிடிக்கப்படவில்லை, மர்மங்கள் நிறைந்த ஒரு உண்மை சம்பவம் காத்திருக்கிறது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள்.
13: You shouldn't have to choose between speed, reliability, and value. With Spectrum fiber-powered internet, you get all three for just $40 a month. No contracts, no commitment. Just fast and reliable fiber-powered internet you can count on. Switch today and get it for just $40 a month. Visit spectrum.com/40 for full details. Spectrum internet is powered by fiber and connected to the premises by coaxial lines. Restrictions apply. Want instant MVP status? Join the new Dick Scorecard Plus program. For $99, Scorecard Plus members enjoy 1 year packed with perks, like $80 in annual bonus rewards, free shipping with no minimum purchase, triple points on 2 purchases, and more. That's over $160 in benefits. Join Dick Scorecard Plus today and score more than ever. Tap the banner to learn more. Exclusions and terms apply. Visit dicks.com/scorecardplus for details.
6: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
0: ஆஸ்திரேலியாவில் தனியார் சுகாதார காப்பீடு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பது தொடர்பிலும், உங்கள் தேவைக்கு பொருளாதார நிலைக்கும் ஏற்ப சரியான காப்பீட்டை தேர்ந்தெடுக்க உதவும் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறார் மெடிபேங்க் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜெரமியா ராஜ்குமார் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
14: வணக்கம் ஜெரமியா அவர்களே.
15: வணக்கம் ரேணுகா.
14: நாங்கள் இன்றைய தினம் ஹெல்த் இன்சூரன்ஸ் சுகாதார காப்பீடு பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மெடிக்கேர் மற்றும் பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியார் சுகாதார காப்பீடு, இது இரண்டுக்கும் இடையில் என்ன முக்கியமான வித்தியாசம்?
15: மெடிக்கேர் என்னென்ன கவர் செய்கிறதுன்னு சொல்கிறேன். மெடிக்கேர் பொதுவாக கவர் செய்கிறது பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சிகிச்சைகள், பல்க் பில்லிங் உள்ள ஜிபி விசிட்ஸ், சில டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மற்றும் ஸ்கேன்ஸ். ஆனால் மெடிக்கேர் எதெல்லாம் கவர் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இல்லைனா உங்களுக்கு விருப்பமான ஸ்பெஷலிஸ்ட், டென்டல், ஆப்டிக்கல், ஃபிசியோதெரப்பி, அலைட் ஹெல்த் சர்வீஸஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகும், விக்டோரியாவில் அது கவர் ஆகாது மெடிக்கேரில். மேலும் சில எலக்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன அங்கே வருது அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம், உங்களுக்கு விருப்பமான டாக்டர்ஸை பார்க்கலாம், சில ப்ரொசீஜர்ஸ்க்கு குறைஞ்ச வெயிட்டிங் டைம்ஸில் கிடைக்கலாம், டென்டல், ஆப்டிக்கல், ஃபிசியோதெரப்பிஸ்ட் போன்ற எக்ஸ்ட்ரா சர்வீஸ்க்கு கவர் இருக்கும்.
14: சரி, இப்படியான விடயங்களில் தான் இந்த மெடிக்கேரும் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸும் வேறுபடுகின்றது. பொதுவாக மக்கள் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸை அதிக அளவில் எதற்காக பெற்றுக்கொள்வார்கள்?
15: த ப்ரைமரி ரீசன், அதாவது முதன்மையான காரணம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இல்லைனா ஒரு ப்ரொசீஜரோ, இல்லைனா ஒரு கவர். ஏன்னா சில வேலைகளில் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதபடினால அதிகமான செலவாகும். ஒரு சர்ஜரி படணுன்னாலும் ஒரு சிகிச்சை பெறணுன்னாலும் ப்ரைவேட் ஹெல்த் கேரில். அதை தவிர்க்கிறதுக்கு தான் முதன்மையான காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா டாக்ஸஸ்க்கு, அதாவது மெடிக்கேர் லிவை சர்சார்ஜ்னு என்று சில சார்ஜஸ் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறதுக்கும் எடுத்துப்பாங்க. அடுத்தது அந்த ஹெல்த் சர்வீசஸ், இந்த அலைட் ஹெல்த் சர்வீசஸ், இந்த ப்ரிவென்டேட்டிவ் ஹெல்த்னு சொல்லுவாங்க, அதாவது வரத்துக்கு முன்னாடி இந்த டென்டல், ஆப்டிக்கல், இந்த ஃபிசியோ, இதை கவர் பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க.
14: நாங்கள் இந்த லைஃப் டைம் ஹெல்த் கவர் லோடிங் அல்லது LHC என்பது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? அது என்னது
15: லைஃப் டைம் ஹெல்த் கவர் லோடிங் இல்லைனா LHCன்றது? ஒரு நம்ம அரசு அறிமுகப்படுத்திய திட்டம். இதோடைய நோக்கம் என்னென்னா, மக்கள் ஹாஸ்பிட்டல் கவரை இளமையிலேயே எடுத்துக்கொள்ள என்கரேஜ் பண்ணுறது, ஊக்குவிப்பது. ஒருவர் தங்களுடைய 31வது பிறந்த நாளுக்கு பிறகு வரும் July 1st முன் ஹாஸ்பிட்டல் கவர் எடுத்தால் எந்த லோடிங்கும் வராது. அதுக்கு பிறகு எடுத்தால், ஒரு உதாரணத்துக்கு சில பேர் 40 வயதுக்கு மேலே எடுக்கிறேன், எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, 40 வயதுக்கு எடுக்கும் போது அவங்க 31 வயது தான் லிமிட். ஸோ 40ன்றப்போ அந்த 9 வருஷத்துக்கு 2% ஒரு வருஷம், 18% அவங்க அதிகமாக பே பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் 31 வயசில் எடுக்கிறேன்னா அவர் $100 பே பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 40 வயசில் எடுக்கிறவர் $118 பே பண்ணுவார் அதே பாலிசிக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் தாமதிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த பர்சன்டேஜ் லோடிங் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் 10 வருஷம்தான் அந்த லோடிங் இருக்கும். 40 வயசில் எடுக்கிறாங்கன்னா அந்த $18, அந்த 18% அதிகமாக கட்டுறது வந்து 10 வருஷத்துக்கு தொடர்ந்து 10 வருஷம் கவர் வச்சுருந்தாங்கன்னா அந்த லோடிங்கை கவர்மெண்ட் அரசு ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க.
14: இது பொதுவாக ஹாஸ்பிட்டல் கவருக்கு தான் இது பொருந்தும் அப்படியா?
15: இது ஹாஸ்பிட்டல் கவருக்கு தான் பொருந்தும், எக்ஸ்ட்ராஸ்க்கு கிடையாது. இன்னொன்று, மல்டி கல்ச்சுரல் மைக்ரன்ஸ் வந்து நிறையா பேர் இந்த ஊருக்கு வரும்போது ஆல்ரெடி அவங்க 35 வயசுலேயோ இல்லைனா 40 வயசுலேயோ வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க எடுத்த உடனே எனக்கு 20%. ஆனால் அதற்கும் அரசு வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்கு. என்னென்னா, புதிய பர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு, அதாவது முக்கியமாக பர்மனன்ட் ரெசிடென்ட், நிறையா பேர் வந்து டிஃப்ரெண்ட் வீசாவில் வராங்க, 485, 482 வந்துட்டு இங்கே வந்துட்டு பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆவாங்க. ஸோ முதல்ல மெடிக்கேர் கார்டு வந்ததுக்கப்புறம் அந்த மெடிக்கேர் எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது கிடச்சதுலேருந்து 12 மாதம் டைம் இருக்குது. அவங்க இப்போது 40 வயசில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு மெடிக்கேர் அப்போ தான் அவங்களுக்கு வருது அப்படின்னா, அப்போது அந்த 12 மாதம் டைமுக்குள்ளே அவங்க ஒரு எலிஜிபிள் ஹெல்த் கேர் எடுத்தாங்கன்னா அது ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த லோடிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். அவங்க 31 வயசுலேருந்து எடுத்த மாதிரி கணக்கு பண்ணிடுவாங்க.
14: இதேவேளை மைக்ரன்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து வருபவர்கள் இந்த சுகாதார காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி ஏன் ஆரம்பத்திலேயே அக்கறை காட்டி அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும்?
15: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் சிஸ்டம் சில பேர் கொஞ்சம் நேரம் கழிச்சாங்கன்னா அவங்க அது காம்ப்ளெக்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிள். அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த மெடிக்கேர் எலிஜிபிலிட்டி, இந்த லோடிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய இன்கம், ஏன்னா மெடிக்கேர் லிவை சர்சார்ஜ்னு ஒன்றும் கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க, இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க இட்ஸ் பெட்டர் காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
14: சரி, நீங்கள் முதலிலும் குறிப்பிட்டீர்கள் இந்த மெடிக்கேர் லெவி சர்சார்ஜ், இந்த MLS, அதை பற்றி சற்று விரிவாக விளக்க முடியுமா?
15: கட்டாயமா. மெடிக்கேர் லெவி சர்சார்ஜ் இல்லைன்னா MLS என்பது ஒரு கூடுதல் வரி, அடிஷ்னல் டேக்ஸ். இது குறிப்பிட்ட வருமான அளவை விட அதிகமாக சம்பாதிப்பவர்களுக்கு, எலிஜிபிள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர் இல்லாதவர்களுக்கும் பொருந்தும். இந்த 2025-26 இந்த இன்கம் த்ரெஷோல்டில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிங்கிள் வருடத்திற்கு 101,000 அண்ட் அபவ் ஏர்ன் பண்ணாருங்கன்னா அவங்களுக்கு அந்த மெடிக்கேர் லிவை சர்சார்ஜ் வரும். ஃபேமிலியோ கப்பல்ஸோ 202,000க்கு அபவ் ஏர்ன் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த மெடிக்கேர் லிவை சர்சார்ஜ் வரும். இந்த சர்சார்ஜ் வந்து டாக்ஸபிள் இன்கம்லேருந்து 1% முதல் 1.5% வரை இருக்கலாம், பேஸ்ட் ஆன் தேர் அவங்களுடைய ஆனுவல் இன்கம்.
14: சரி, இந்த MLS சர்சார்ஜை எப்படி தவிர்க்கலாம், என்னால் எப்படி வரியில் சேமிக்கலாம் என்று தான் பார்ப்போம் இல்லையா? அதை எப்படி தவிர்க்கலாம்?
15: மெடிக்கேர் லிவை சர்சார்ஜை தவிர்க்கிறதுக்கு அவங்க எலிஜிபிள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர் வைத்திருந்தால் அவங்க கம்ப்ளீட்டாக அதை தவிர்க்கலாம். முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எக்ஸ்ட்ராஸ் ஒன்லி கவர் வச்சுருந்தா போதாது, அவங்க வந்து கவர்மெண்ட் க்ரைட்டீரியாவை மீட் செய்கிறதுக்கு ஒரு எலிஜிபிள் ஹாஸ்பிட்டல் கவர் இருக்கணும். அதுக்கப்புறம் சிலருக்கு நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் கவர் ப்ரீமியம் வந்து இந்த சர்ச்சார்ஜை விட குறைவாக கூட இருக்கலாம். அதனால இட்ஸ் பெட்டர் டு டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ தட் அந்த மெடிக்கேர் மேலே அந்த பப்ளிக் சிஸ்டம் மேலே அவங்க பர்டனும் பண்ணாமல் இருக்கலாம்.
14: நீங்கள் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டல் கவர் எக்ஸ்ட்ராஸ் கவர் என்று சொல்கிறீர்கள், அதை பற்றி முதலில் பார்ப்போமா? இந்த எக்ஸ்ட்ராஸ் கவர் என்றால் என்ன, அதன் மூலம் என்னென்ன சர்வீஸ் அல்லது ஆதரவு கிடைக்கிறது?
15: கட்டாயமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கேர் சில விஷயங்களை கவர் பண்ணாது, லைக் டென்டல், ஆப்டிக்கல், ஃபிசியோதெரப்பி அண்ட் அலைட் ஹெல்த் சர்வீசஸ். இதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ராஸ் கவர் பெரிதும் பயன்படும். எக்ஸ்ட்ராஸ் கவர் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கிடைக்கும் சேவைகள் லைக் டென்டல், ஆப்டிக்கல், ஃபிசியோதெரப்பி, சைக்காலஜி, அலைட் ஹெல்த் சர்வீசஸ், இது எல்லாம் இந்த எக்ஸ்ட்ராஸ் கவரில் கவர் ஆகும். மோஸ்ட்லி இது மெடிக்கேர் மாதிரி ஒர்க் பண்ணாது, மோஸ்ட்லி ஒரு பர்சன்டேஜ், ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான், அதாவது என்ன அவங்க எக்ஸ்ட்ராஸ் கவர் எடுக்கிறாங்கிறத பொறுத்து. ஒரு டென்டல் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு $200 ஆகுதுன்னா 60% கவரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு $120 அதில் கிடைக்கும், $80 மட்டும் அவங்களுடைய அவுட் ஆஃப் பாக்கெட்டாக இருக்கும். அதனால் இட் ஹெல்ப்ஸ் தம் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் த இந்த டென்டல், ஆப்டிக்கல், ஃபிசியோதெரப்பி, இந்த அலைட் ஹெல்த் சர்வீசஸுடைய காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவும்.
14: ஆம்புலன்ஸ் கவர் அதில் இருக்கிறதா?
15: ஆம்புலன்ஸ் கவர் மெடிக்கேரில் ஸ்டேட்ஸுக்கு ஸ்டேட்ஸ், இது ஒவ்வொரு மாநிலத்திலும் விதிமுறைகள் மாறுபடும். எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மிகவும் செலவாகலாம் சில வேலைகளில், இந்த ஹெலிகாப்டர் மூலமாக, ஹெலிபேட், ஆம்புலன்ஸ் லிஃப்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் பல ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஆம்புலன்ஸ் கவர் இருக்கும். ஹாஸ்பிட்டல் கவர் எடுத்தாலும் இல்லைனா ஈவன் எக்ஸ்ட்ராஸ் கவர் இருந்தாலும் கூட ஆம்புலன்ஸ் கவர் அதில் கவர் ஆகும்.
14: சரி, எக்ஸ்ட்ராஸ் கவர் பற்றி பார்த்தோம். அதே போல் இந்த ஹாஸ்பிட்டல் கவர் அது எப்படி செயல்படுகிறது, அது எவ்வளோ தூரம் முக்கியம்?
15: ஹாஸ்பிட்டல் கவர் நான் சொன்ன மாதிரி ஒரு விருப்பமான சர்ஜரியோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரொசீஜர் பண்ணும் போதோ இந்த ஹாஸ்பிட்டல் கவர் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஹாஸ்பிட்டல் கவர் நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம வர சீரீஸில் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக பேசிக் கவர் இருக்குது, ப்ரான்ஸ், அந்த மாதிரி சில்வர், கோல்டன் இருக்குது. இப்போது ஒரு பர்டிகுலர் கவரில் இருக்கிறாங்க, அதில் அவங்களுக்கு சில விஷயங்கள் கவர் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த ப்ரொசீஜரை வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் கவர் இருந்து அதுக்கு வெயிட்டிங் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த வெயிட்டிங் பீரியட்ஸ் அவங்க கவர் பண்ணி வெயிட் வச்சுருக்கணும். இப்போ 2 மாதங்கள் சில வேலைகளில், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசிஷன் சொல்லுவாங்க, அதை கவர் பண்ணணுன்னா 12 மாதமாவது அந்த கவரை வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்த போது அவங்க அந்த பர்டிகுலர் சர்ஜரியை ஒரு பர்டிகுலர் சர்ஜன் கிட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர் பண்ணணும்னா இந்த எலிஜிபிள் ஹாஸ்பிட்டல் கவர் இருந்ததுன்னா அவங்க போய் அதை கவர் பண்ணிக்கலாம். இது மற்ற இன்சூரன்சஸ் போலவே, மற்ற காப்பீடு போலவே எக்ஸஸ் இருக்குது இதில், $280, $500, $750 அந்த எக்ஸஸை பே பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கேர் கூட சேர்ந்து, அதாவது மெடிக்கேர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சர்ஜரிக்கு கொடுக்கும், இந்த சர்ஜரிக்கு உள்ளதான்னு அந்த சர்ஜரியை கவர் பண்ணுவாங்க. அதற்கு மேலே ஆகிறது எப்போவுமே ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் தான். இது மாதிரி விஷயத்தில் நான் மெடிபேங்கில் இருக்கும் போது மெடிபேங்க் கவர் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கைடன்ஸ், அதாவது ஹெல்த் கான்சியர்ஜ்னு ஒரு டீம் இருக்குது, அவங்கக்கிட்ட போனாங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுன்றது தெளிவாக விளக்குவாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பேர்டாக போகலாம், ஒரு ப்ரைவேட் ஹால் ப்ரிப்பேர்டாக அந்த சர்ஜரிக்கு தயார்படுத்தி கொள்ளலாம்.
14: சரி, இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ரீபேட் அல்லது AGR, அதை பற்றின விளக்கத்தை தாருங்கள்.
15: ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ரீபேட்ன்றது ஆஸ்திரேலியன் அரசால், ஆஸ்திரேலிய அரசினால் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு சலுகைன்னு சொல்லலாம். இது வந்து 3 விதமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து வயது வாரியா, ஏஜ் பேஸ்டு. ரெண்டாவது வந்து இன்கம் வாரியா, இன்கம் பேஸ்டு, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றதை பொறுத்து. மூணாவது வந்து ஸ்டேட்டஸ், அதாவது சிங்கிளாக இருந்தால் இல்லைனா ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா. இது வந்து ஹாஸ்பிட்டல் கவருக்கும் எக்ஸ்ட்ராஸுக்கும் கம்பைன்டாக ஹாஸ்பிட்டல் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் வச்சுருக்குது, இது எல்லாத்துக்குமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மெடிக்கேர் லிவை சர்ச்சார்ஜ்ன்றது அதிகமான ஹை இன்கம் ஆனஸ்க்கு தான் அந்த மெடிக்கேர் லிவை சர்ச்சார்ஜ் வந்து ஒரு சர்ச்சார்ஜாக போடுறாங்க, அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கவர்மெண்ட் ரிபேட்ன்றது எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே என்ன, அந்த வயது வாரியாக, அந்த வருமானம் வாரியாக, இல்லைனா ஸ்டேட்டஸ் வாரியாக உண்டு. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெடியூஸ்டு ப்ரீமியம் த்ரூ அவுட் த இயர், அதாவது கம்மியான ப்ரீமியத்தை வருஷம் முழுதும் பண்ணுறது. ரெண்டாவது டாக்ஸ் டைமில் வரி கட்டுற டைமில் வந்துட்டு அவங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம்.
14: மிக்க நன்றி ஜெர்மையா அவர்களே, மிக்க நன்றி.
15: ரொம்ப நன்றி ரேணுகா.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் தரப்பட்டுள்ள ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆஸ்திரேலியாவில் தனியார் சுகாதார காப்பீடு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பது தொடர்பிலும், உங்கள் தேவைக்கு பொருளாதார நிலைக்கும் ஏற்ப சரியான காப்பீட்டை தேர்ந்தெடுக்க உதவும் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்தவர் ஜெரமியா ராஜ்குமார் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
16: Did you know that your Wi-Fi router could be limiting your internet speeds, especially if it's more than 5 years old? For setup tips on how to get the best out of your NBN connection, visit nbn.com.au/checkyoursetup.
17: One second, you're enjoying your first day off in forever. Then, mid-lunch, your phone buzzes. A window's been broken at home, and you're miles away. In 1 second, everything can change. That's why ADT offers security systems with 24/7 monitoring, with tech that helps first responders prioritize your emergency. And with the ADT Plus app, you can stay informed and in control of your home from virtually wherever you are. When every second counts, count on ADT. Visit ADT.com to learn more.
4: Want instant MVP status? Join the new Dick Scorecard Plus program. For $99, Scorecard Plus members enjoy 1 year packed with perks, like $80 in annual bonus rewards, free shipping with no minimum purchase, triple points on 2 purchases, and more. That's over $160 in benefits. Join Dick Scorecard Plus today and score more than ever. Tap the banner to learn more. Exclusions and terms apply. Visit dicks.com/scorecardplus for details.
18: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
0: மூன்று வயது பிரிட்டிஷ் சிறுமி மெட்லின் மெக்கெயின் 18 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகலில் உள்ள ஒரு விடுமுறை கால தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து காணாமல் போனார். கடந்த பல ஆண்டுகளாக ஐரோப்பாவில் காவல்துறை தேடுதல் நடவடிக்கை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை மெட்லின் கண்டுபிடிக்கப்படவில்லை. மர்மங்கள் ஒரு தொடர்கதை அன்ரிசால்வ் மிஸ்ட்ரீஸ் எனும் தொடரில் இந்த சம்பவத்தை முன்வைக்கிறார் ரா சத்யநாதன். நிகழ்ச்சியின் தயாரிப்பு ரைசல்.
1: What happened to Madeline? மேடலைனுக்கு என்ன நடந்தது? 3 வயது பிரிட்டிஷ் சிறுமி மேடலைன் 18 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுக்கலில் உள்ள ஒரு விடுமுறை கால தொடர் அடுக்கு குடியிருப்பில் இருந்து காணாமல் போனார். கடந்த பல ஆண்டுகளாக ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் பாரிய காவல்துறை தேடுதல் நடவடிக்கை மற்றும் விசாரணைகள் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேடலைன் காணாமல் போன குழந்தைகளுள் ஒரு பிரபலமான குழந்தையாக இப்போது அறியப்படுகிறார். அவளுடைய பெற்றோர் ரெசார்ட் என்ற அந்த வளாகத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் நண்பர்கள் குழுவுடன் இரவு உணவு அருந்து செல்கிறார்கள். மேடலைனும் மற்றும் அவளுடைய தங்கைகள் இருவரும் இரட்டையர்கள். 50 மீட்டர் அல்லது 160 அடி தொலைவில் உள்ள குடியிருப்பில் உறங்குகிறார்கள். இரவில் தங்கள் பிள்ளைகள் அனைவரையும் கவனித்துக் கொள்ள ஒரு சுழற்சி முறையை எல்லா பெற்றோரும் இணைந்து வகுத்திருந்தார்கள். அதாவது அரை மணித்தேளத்துக்கு ஒரு முறை பெற்றோருள் ஒருவர் வந்து எல்லா அறைகளுக்குள்ளும் வெளியில் இருந்து எட்டி பார்த்து குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டே வந்தார்கள். மேடலைனின் தாய் கேட்டின் முறை வந்தபோது 10 மணி அளவில் தன் மகள் மேடலைன் காணாமல் போனதை அவர் கண்டறிகிறார். ஒரு தாய்க்கு அல்லது பெற்றோருக்கு நேரிடக்கூடாத பெருந்துயரம் அவர்களை கவிக்கொள்கிறது. காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வளாகத்தில் உள்ள ஊழியர்களும் விருந்தினர்களும் விடியும் வரை அவளை தேடுகிறார்கள். எல்லை காவல்துறையினரும் விமான நிலைய ஊழியர்களும் உஷார்படுத்தப்படுகிறார்கள். மேலும் அடுத்தடுத்த நாட்களில் மேடலைனை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் இணைகிறார்கள். மேடலைனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 3 வயது மேடலைனுக்கு என்ன நடந்தது? யாரும் கடத்தி சென்றார்களா? பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டாரா? கொல்லப்பட்டாரா? என்ன நடந்தது? ஏழாயிரத்தி 7ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி 3 வயது மேடலைன் ரெசார்ட் ஹோட்டலில் படுக்கை அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அதே அறையில் அவளது 2 வயது தங்கையர்கள் இரட்டையர்கள் தொட்டில்களில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது தாயும் தந்தையும் விடுமுறையை கழிப்பதற்காக போர்ச்சுக்கலில் உள்ள அந்த ரெசார்ட்டிற்கு அவர்களை அழைத்து சென்றிருந்தனர். தாய் தந்தை இருவரும் லண்டனில் டாக்டர்களாக பணிபுரிபவர்கள். போர்ச்சுக்கலில் அல்காவ் கோஸ் என்ற கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரயால் டா லஸ் என்ற அந்த ரெசார்ட் வளாகத்தில் பல அறைகள் இருந்தன. அவற்றில் மெக்கைன் குடும்பத்துக்கு தெரிந்த பல குடும்பங்கள் தங்கியிருந்தன. அவர்கள் தனித்தனி அப்பார்ட்மெண்ட்களை வாடகைக்கு எடுத்திருந்தார்கள். பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் பலர் வழமையாக அந்த ரெசார்ட்டுக்கு குடும்பத்துடன் செல்வது வழக்கம். அந்த அறைகள் அமைந்திருந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் உணவு உண்ணும் விடுதி அந்த வளாகத்துக்குள்ளேயே இருக்கிறது. குழந்தைகளை நித்திரை கொள்ள வைத்துவிட்டு டின்னர் சாப்பிட பெற்றோர் அங்கு சென்றார்கள். அப்பார்ட்மெண்ட்டிற்கான முன்கதவு பூட்டப்பட்டிருந்த போதும் பின் பேஷியோ என்ற உள்முற்ற பகுதியில் இருந்த கதவு வெறுமனே சாத்தப்பட்டிருந்தது. குழந்தைகள் படுத்திருந்த படுக்கை அறைக்கு நுழையும் கதவும் சிறிய அளவில் திறந்தே இருந்தது. குழந்தைகளின் தூக்கத்தை கலைக்காத வண்ணம் வெளியிலிருந்து கதவை சற்று அகலமாக திறந்து பார்த்து அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய இந்த ஏற்பாடு வசதியாக இருந்தது. இருந்தபோதும் எல்லோருக்குமே குழந்தைகள் இருந்ததால் அரை மணித்தியாலத்துக்கு ஒரு முறை அவர்களுள் ஒருவர் வந்து குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். மேடலைனின் தாய் இரவு 10 மணியளவில் வந்து பார்த்தபோது மேடலைன் படுக்கையில் இல்லை. மற்ற இரட்டை குழந்தைகள் 2 உறங்கிக் கொண்டிருந்தன. மூடியிருந்த ஜன்னல் திறந்திருந்தது. ஷட்டர் மேலே தூக்கப்பட்டிருந்தது. மேடலைனை காணவில்லை. மறுநாள் காலை வரை மேடலைன் மேடலைன் என்ற குரல்கள் அந்த பிரதேசம் முழுதும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. மேடலைன் அந்த குரல்களுக்கு கடைசி வரை பதில் சொல்லவே இல்லை. இரவு 10 மணிக்கு போலீசார் வந்தார்கள். ஒரு மணித்தியாலம் கழித்து துப்பறியும் நிபுணர்கள் வந்தார்கள். அனைவரும் பிசிக்கல் எவிடன்ஸ் என்ற ஆதாரங்கள் ஏதும் கிடைக்குமா என்று தேடினார்கள். ஆரம்பத்தில் சிலர் மீது சந்தேகங்கள் ஏற்பட்டன. ஒரு நபர் குழந்தை ஒன்றை தூக்கி கொண்டு சென்றதை கண்டதாக ஒருவர் தெரிவித்தார். அப்படி சந்தேகிக்கப்பட்டவர் தான் தனது சொந்த குழந்தையை சுமந்து சென்றதாக தெரிவித்ததோடு போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். இதே போல பலர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டாலும் எவரையும் கைது செய்ய போதுமான ஆதாரங்கள் சாட்சியங்கள் இல்லை. இப்படியே 4 மாதங்கள் கடந்தன. அப்போது ஒரு பெருந்திருப்பம் ஏற்பட்டது. மேடலைனின் பெற்றோர் கேட் மற்றும் ஜெரி ஆகிய இருவரும் தான் மேடலைனின் கொலைக்கு அல்லது மேடலைன் காணாமல் போனதற்கு காரணம் என்று போர்ச்சுக்கல் போலீசார் சந்தேகப்பட தொடங்கினார்கள். அவர்கள்தான் பிரதான சந்தேக நபர்கள் என்றும் போர்ச்சுக்கல் போலீஸ் அறிவித்தது. அவர்களது வாடகை காரில் நடத்தப்பட்ட ஃபொரன்சிக் என்ற தடயவியல் ஆய்வுகள் மற்றும் மேடலைனின் படுக்கையறையில் இருந்ததாக சொல்லப்படும் இரத்த கரை என்பவற்றை அடிப்படையாக வைத்து கேட்டும் ஜெரியும் ஏதோ ஒரு மருந்தை தவறுதலாக கொடுத்ததால் மேடலைன் இறந்திருக்க வேண்டும், அதன் பின்பு அவர்கள் குழந்தையின் உடலை மறைக்க இந்த காணாமல் போன நாடகத்தை அரங்கேற்றியிருக்க வேண்டும் என்று போலீசார் தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் வலுவாக இல்லாத நிலையில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் சில மாதங்களின் பின் விலக்கிக் கொள்ளப்பட்டன. கேட்டும் ஜெரியும் தான் மேடலைனை கொன்றார்கள் என்பதை விவரிக்கும் புத்தகம் ஒன்றை ஓய்வு பெற்ற போர்ச்சுகல் போலீஸ் அலுவலர் ஒருவர் வெளியிட்டதும் மீண்டும் பொதுஜன ஊடகங்கள் பல அரைகுறை தகவல்களை வெளியிட்டு பொதுமக்களின் ஆர்வத்துக்கு தீனி போட்டுக்கொண்டே இருந்தன. இதன் காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக கேட்டும் ஜெரியும் அந்த எழுத்தாளர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டது. அவர்கள் அதன் பின் மற்ற இரு குழந்தைகளுடன் பிரிட்டனுக்கு திரும்பினார்கள். ஆரம்பத்தில் போர்ச்சுக்கல் போலீசாரின் மெத்தனம் காரணமாகவும் குற்றம் நடந்த இடம் முறையாக பாதுகாக்கப்படாததாலும் தடயவியல் சான்றுகள் பல அழிந்து போனதாகவும் மெக்கேனின் குடும்பத்தினர் சுற்றுலா பயணிகள் என்பதால் இந்த விவகாரத்தை போர்ச்சுக்கல் போலீசார் மேலோட்டமாகவே அணுகியுள்ளதாகவும் தொடர்ந்தும் இப்போதும் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. கேட்டும் ஜெரியும் கூட இதுபற்றி பல சந்தர்ப்பங்களில் பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் பிரிட்டிஷ் பிரஜைகள் என்ற அடிப்படையில் பிரிட்டிஷ் போலீசார் தமது பங்குக்கு விசாரணைகளை 2007 ஆரம்பித்தார்கள். போர்ச்சுக்கல் போலீஸ் அலுவலர்கள் மற்றும் அதே ரிசோர்ட்டில் தங்கியிருந்த பிரிட்டிஷ் குடும்பத்தினர் என்று பலரும் விசாரிக்கப்பட்டார்கள். 2012 மெடலைன் இப்போது எப்படி இருக்கக்கூடும் என்பதை காட்டும் கம்ப்யூட்டர் வடிவமைத்த புகைப்படம் ஒன்றையும் ஸ்காட்லாந்து யார்டு வெளியிட்டது. அந்நிலையில் போர்ச்சுக்கல் போலீஸ் தன் விசாரணைகளை முடித்துக் கொண்டதாக 2012 அறிவித்தது. 2013 பிரிட்டிஷ் துப்பறியும் நிபுணர்கள் 41 சந்தேக நபர்களின் பட்டியல் ஒன்றை தயாரித்திருப்பதாக அறிவித்தார்கள். சம்பவம் நடந்தபோது ஒரு நபர் குழந்தை ஒன்றை சுமந்து கொண்டு சென்றதை கண்டதாக கிடைத்த தகவல்கள் அப்போது நிராகரிக்கப்பட்ட போதும் அந்த தகவலையும் அடிப்படையாக வைத்து பிபிசி வெளியிட்ட கிரைம் வாட்ச் என்ற நிகழ்ச்சி அந்த மனிதனின் இஃபிட் இமேஜ் ஒன்றையும் வெளியிட்டது. இந்த புதிய தகவல்களின் அடிப்படையில் ஸ்காட்லாந்து யார்டுடன் ஒத்துழைக்கும் நோக்கில் விசாரணையை போர்ச்சுக்கல் போலீஸ் மீண்டும் ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் டிடெக்டிவ்ஸ் துப்பறியும் நிபுணர்கள் ஜனவரியில் மீண்டும் போர்ச்சுக்கல் வந்து விசாரணைகளை ஆரம்பித்தார்கள். இதற்கு அப்போது பதவியில் இருந்த பிரதமர் டேவிட் கேமரோன், அதற்கு பின் பதவிக்கு வந்த கார்டன் பிரவுன் ஆகியோர் பெருமளவில் ஆதரவளித்தார்கள். 2015 செப்டம்பரில் இந்த விசாரணைகள் தொடர்பாக 10 மில்லியன் பவுண்ட் செலவிட்டுள்ளதாக பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. 2020 இந்த வழக்கில் மற்றொரு திருப்பம் ஏற்பட்டதால் 3வது ஐரோப்பிய நாடான ஜெர்மனி இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் உருவானது. பல பாலியல் குற்றங்களுக்காக, குறிப்பாக சிறார் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்களுக்காக ஜெர்மனியில் இப்போதும் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கிறிஸ்டியன் புரூக்னர் என்பவர் 2007 போர்ச்சுக்கலில் மெடலைன் காணாமல் போன நேரத்தில் அந்த ரெசோர்ட்டிற்கு அருகில் இருந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததன் காரணமாக ஜெர்மன் போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினார்கள். மெடலைன் காணாமல் போன அன்று இரவு அந்த வளாகத்திலிருந்து கிறிஸ்டியன் புரூக்னர் தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தி இருப்பது நிரூபிக்கப்பட்டது. அழைப்பை ஏற்படுத்த பயன்படுத்தப்பட்ட கை தொலைபேசி புரூக்னர் உடையது என்றும் உறுதி செய்யப்பட்டது. கிறிஸ்டியன் புரூக்னர் ஒரு ஜெர்மனியர் என்பதோடு 2005 ஒரு முதிய பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காரணத்தால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளியாக காணப்பட்டு தண்டனை பெற்று ஜெர்மன் சிறையில் இப்போதும் இருக்கிறார். ஆனால் தனக்கும் மெடலைன் காணாமல் போனதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கிறிஸ்டியன் புரூக்னர் இப்போதும் கூறி வருகிறார். ஜெர்மன் போலீசார் இதுவரை அவர் மீது உத்தியோகபூர்வமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தவில்லை. இவர் இந்த வருட கடைசியில் விடுதலையாக இருக்கிறார். அப்படி விடுதலையானால் ஜெர்மனிய சட்டங்களின்படி தண்டனை பூர்த்தியான பின் ஒரு கைதியை பின்தொடர்வதோ அவர் எங்கிருக்கிறார் என்பதை ஆராய்வதோ முடியாது. அவர் எங்கேயும் செல்லலாம், தலைமறைவாக கூட வாழலாம். ஜெர்மனிய சட்டங்களின்படி அவர் மீது குற்றம் சாட்ட மெடலைனின் வழக்கை பொறுத்தவரை போதுமான ஆதாரங்கள் இல்லை. மெடலைன் காணாமல் போன விவகாரத்தை தாங்கள் சரிவர கையாளவில்லை என்று 2023 போர்ச்சுக்கல் போலீஸ் மெக்கான் தம்பதிகளிடம் மன்னிப்பு கோரியது. குழந்தைகள் காணாமல் போனது தொடர்பாக தாங்கள் போதுமான கரிசனை எடுக்கவில்லை என்றும் மெடலைனின் பெற்றோர் சுற்றுலா பயணிகள் என்பதால் அவர்கள் அங்குள்ள நடைமுறைகளை விளங்கிக் கொள்ளாதது போலீசாரால் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் வருத்தம் தெரிவித்தார்கள். 2025 ஏப்ரல் மாதம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலும் 100,000 பவுண்டுகளை இந்த விசாரணைகளுக்காக ஒதுக்கியிருக்கிறது. தங்கள் மகளை கண்டுபிடிக்கும் வரை அல்லது குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று மெடலைனின் பெற்றோர் கேட் மற்றும் ஜெரி ஆகியோர் இப்போதும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் உயிரோடு இருந்தால் இப்போது 22 வயது பெண்ணாக வளர்ந்திருக்க வேண்டிய மெடலைன் மெக்கானுக்கு அப்போது என்ன நடந்தது, அவர் உயிரோடு இருந்தால் இப்போது எங்கிருக்கிறார் என்பன போன்ற விவரங்கள் இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கின்றன. மர்மங்கள் ஒரு தொடர் கதை.
0: மூன்று வயது பிரிட்டிஷ் சிறுமி மெர்லின் மெக்கேன் 18 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகலில் உள்ள ஒரு விடுமுறை கால தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து காணாமல் போனார். பல ஆண்டுகளாக காவல்துறை தேடுதல் நடவடிக்கை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை மெர்லின் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தொடர்பான மர்மங்கள் நிறைந்த ஒரு உண்மை சம்பவத்தை முன்வைத்தவர் ரா சத்யநாதன். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ரைசல். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடலொன்றை கேட்போம்.
6: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
19: எஸ்பிஎஸ் பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
20: எஸ்பிஎஸ் ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
21: எஸ்பிஎஸ் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
22: SBS several billion stories.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக பாடலொன்றை கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற படம் செக்கு சிவந்த வானம். இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான். பாடலை பாடியதும் ஏஆர் ரஹ்மான். வரிகளுக்கு சொந்தக்காரர் வைரமுத்து.

खोला कला कला यादै साला साला जुनै टाला टाला जोबान ढाल

Saudision.

नेचुरल।

cash boy.